தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின் தின்ன தரிங்கட்டதும் தாங்கிட்டதாக தின

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: சிந்து தடி முத்து மழை பூவு.
1: அடடா என் கவியரசர் கம்பா.
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு.
1: ஆஹா, ஆடு நனைது

0: அது பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டியா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஓர் பொய்யை சொன்னால் சீரிடும் கண்களாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரையை கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதுயா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாக

0: கேட்பதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: I love you, நீ எங்கு செல்ல கூடும் என்னை மீறி.
1: நீ அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு தெரிஞ்சது எவ்வளவு துடிச்சு போய் ஓடி வந்தேன் தெரியுமா? பெரிய ஃபுட்பால் பிளேயர், உனக்கு ஃபுட்பால் மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தாலும் உன்னை நான் கட்டிக்க மாட்டேன்.

காவிளக்க மலக்குடங்கள் சுவன் விடர்ந்திடும்போ குளித்தன்னல் நின்று நேத்தமும் துளச்சிடும்போ காவிளக்க மலக்குடங்கள்